0: லங்காவே விளாவிங்
1: ஸ்ரீலங்கே ரித்மய விஷ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
2: லைவ் எஃப்எம்.

0: மாற்றி ஆறை கேள்வி
1: லங்காவில் ராத்திரி தகையாயி விசாய் ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வ சிசாரா லைவ் எஃப்எம்
2: லைவ் எஃப்எம்.